ஏதோ தனுத்த பாட்டும் அன்பியின் நேரே மெலிஞ்ஞ கையால் அம்ம விளம்பும் தனுத்த சோறும் ஒரு வெள்ள குத்திலொலிச்சு போகே ஒரு காலகட்டம் மிழியடக்கே இருள்.

0: பலதும் பரஞ்சென்னே நோக்கி நின்னு. நிலாவு தொட்டு ஒன்னும் கூட பாடியால் பங்கியாவும். நிலாவும் தாரவும் நீலாகாசவும்
1: நிலாவும் தாரவும் நீலாகாசவும்
0: நிலாவும் தாரவும் நீலாகாசவும்
1: நிலாவும் தாரவும் நீலாகாசவும்.

என்ன பெற்ற மண்ணே ஞான் வம்பம் இந்த மண்ணே எனக்கு வேண்டி தனு தேடியோர் அந்த அப்பன பூப்பன் மாறி திக்கு தெளியணும் பேசம் தெளியணும் பேசத்தான் நீ சிறந்தெளியணும் மண்ணு தெளியணும் மாயம்

புளி வெட்டி எடுத்து கொட்டையாம் வட்டி நெய்யாம் சப்பே சந்தே போகாம் பொன்னழியா.